0: ஆறு.
1: நீபாங் கொன பாவ் பாங்கினா
0: பக்கிபானிலே பொமையான பவாங் பனைங் கொடிபாசாய் தகுராரேகதா உன்னை மட்டும் பி லகு இந்தியா அச்சே யாது தேன பாவ் பாவாங்கி சிக்குனிலே